நானா திண்டண்ணா தக்க தண்டண்ணா நானா திண்டண்ணா திண்டண்ணா உனக்கு திண்டண்ணா நான் திண்ட. ये भी हमारे पिताजी की चीज है, ये भी नाच की. देखिए इसकी तह ही क्या अच्छी है, मतलब 5 4 3 திண்டண்ணா தக்க திண்டண்ணா நானா திண்டண்ணா திண்டண்ணா ஏ 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60